இங்கிலீஷ் போலும் ரே ஹோட்டல் கோலும் ரே கிட்டுப்பிட்டு போலும் ரே ஹோட்டல் கோலும் ரே நிக்கல மேரா ஜுலூஸ் பேண்ட் பாஜே கே சாத் ரோஜ் மேரி சலாமி கோ தோப் சலேகி ரோஜ் மேரி சலாமி கோ தோப் சலேகி பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம்.